வெலாவ தொழகை வினாடி பணஸ்துணை கிந்தர் ஹெந்த வரகன கிந்தர் கெல்ல ஜானு கெல்ல மெதிரியட்டவில்லை ോസിയാന്തയം സന്തോഷം ഇന്ന് ഗീങ്ങ.